0: 的班的你们班，
1: 打怎么连文艺来斗的你？சாதிடு போக்குனது சாவிர பந்தேரி அண்டத பய என்ற கட்டளை தொண்டத பய கட்ட ஆப்புன மாட்டா ஆப்புதட்டா சீதார மண்டி வச்சு மண்புட்டி மகா படுவீர் பண்ண மாத்தேல வாய் பத்துல கனி பாத்தேரி மகா வச்சு மண்புட்டி மகா இன்ன வாழ் யானுல மகா யானுல ஏத்து வந்தாங்களா ஏறு நல்ல கைக்கா பத்துட்டாங்களா நீக்கு மதுமே மதிப்பு நீக்கு மதுமே மதிப்பு ஏறி ஏறு சாதிடு போக்குனது கண்டிருந்து சீதார மண்டிக்கு தெரிவித்து திருவிழ்த்து மகா
0: அண்ணா
1: மருத்துவ

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணானது ஏரைகளை பத்தி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏனந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

0: ബാരിങ്ങലോ മങ്ങില ഇണ്ടും പണ്ടും. ഇണ്ടത്തെ മങ്ങില നിങ്ങൾ നോക്കാറ് അഴുത്തിങ്ങ പണ്ടത്തെ മങ്ങില കുന്തിലെ ആ പണ്ടത്തെ മങ്ങിലത്തെ ബാക്കി നാം ചെന്നിട്ട് ഫസ്റ്റ് പണ്ടത്തെ മങ്ങിലത്തിൽ കിടക്കുക. ഒരു പെണ്ണ് ഒരു ഔത്തു ബെൽദായ ബർത്തുക്ക് അപ്പവും മകു ഒരു നമത്തോ കൈക്കാലെ നിൽക്കല. പെണ്ണ് പന്നിൻ്റെ വർഷമായിത്ത് ബെൽദായിത്ത് ആണ് നോക്കൂറു ആണ് നോക്കൂറുണ്ട് അബ്ബറിട്ട് ഉമ്മച്ചിലിടത്തോ സന്ദർഭ അബ്ബ അവിടെ ഇവിടെ നോക്കിയിട്ട് ഇപ്പത്തെ പോലെ ബ്രോക്കറില്ല അവിടെ ഇവിടെ സംബന്ധത്തോ നിലല് ഈ പൊതു നോക്കിയിട്ട് അവിടെ ഒരു പക്ക പൊതു കിട്ടിയെങ്കിൽ അവിടെ പോയിട്ട് പലക്ക പറഞ്ഞിട്ട് സുരൂ പലക്ക എന്തോ ചെന്നെങ്കിൽ ഇല്ല ഏത് ഇല്ലത്തിൽ പണ്ട് ഞങ്ങളെ സമുദായത്തിൽ ഇല്ല കഴിഞ്ഞ് അഞ്ചില്ല പാട്ടിലക്കാർ കൂടക്കാർ കൈസർ ഇങ്ങനെ ചില ഇല്ല കഴിഞ്ഞ് ഈ ഇല്ലത്തുൽക്ക ഇല്ല ചെന്നെങ്കിൽ അവൻ്റെ അവൻ്റെ സ്റ്റേറ്റസിനെ മേലെ അവൻ്റെ അവൻ്റെ ഗൗരവത്തെ മേലെ ഈ ഇല്ല എന്ത് ഈ ഇല്ലത്തെ മേലെ മഹറിനെ ഫിക്സ് ആയത് ഈ മഹറ് ബിരിയാനും ആ പാട് ആ മാടൻ്റെ ജണ്ട് തറഫിലോ എഴുതി വലിയ ഇല്ലത്തങ്ങോ ആ മാടത്തിൽ ചെറിയ ഇല്ലത്തങ്ങോ ബിരിയാണി ചെന്ത് ഇങ്ങനെ ജണ്ട് തറഫിലോ ഈ ഇങ്ങനെ ഫസ്റ്റ് ഇല്ല ഏത് ആയ ബർത്തുക്ക് ആ ഇല്ല നിങ്ങൾക്ക് കൂട്ടി ബണ്ടെങ്കിൽ പിന്നെ മഹറ വിചാര പലക്ക വരുവാർ മഹറ വിചാര പലക്ക പറഞ്ഞാൽ പിന്നെ നാല് കുരിട്ട് വയ്ക്കും ഈ നാല് കുരി രണ്ട് പുതിയാമ്പിളിൻ്റെ അവിടേക്ക് പെണ്ടങ്ങ പോയിട്ട് അവിടെ പെണ്ടബ്ബ എല്ലാ ചെന്ന് പോകുമ്പത്തുക്കു പെണ്ട കാക്ക പെണ്ടബ്ബ ഉമ്മടാങ്ങല് പിന്നെ കുഞ്ഞബ ഹിരിയങ്ങ എല്ലാവരും പോയിട്ട് അവിടെ പെണ്ടബ്ബ ഉമ്മര ചെറുക്കടബ്ബ ഉമ്മരട്ടുക്കു ഇങ്ങനെ ഒരു പലക്ക തീർക്കു നാല് കുരി ചെല്ലാറ് ആ നാല് കുരി രണ്ട് പലക്ക പറഞ്ഞിട്ട് ഫിക്സ് ആയ ബർത്തുക്ക് പിന്നെ പെണ്ണ് നോക്കൂ പോണ്ടോണ്ട് അപ്പൊ പെണ്ണ് നോക്കോ പോണ്ടോണ്ട് ഇപ്പത്തെ പോലെ ഗൗജി കത്തലയിന്നിട്ട് പെണ്ണ് നോക്കോക്കു ഉമ്മ പെണ്ണോ അബ്ബ ഇല്ല ഉമ്മ പെണ്ണിങ്ങ ജനറാൾ പോയിട്ട് നോക്കിയിട്ട് ആ പെണ്ണ് ആവു ചെന്നിട്ട് ബണ്ടങ്ങനത്തെ ഒരു സിസ്റ്റം എപ്പം പിറോ വന്നതില്ല ഈ പെണ്ണ് നോക്കിയിട്ട് ആയാലും പിന്നെ മങ്ങിലത്തെ നാല് ഫിക്സ് ആവിടും നാല് എപ്പാണ്ട് മാത നോക്കിയിട്ട് നാസില്ലാത്ത നാല് നോക്കിയിട്ട് മാത നോക്കിയിട്ട് അണ്ട് നാല് ഫിക്സ് ആവും ആ നാല് ഫിക്സ് ആയാൽ പിന്നെ ഔത്തു മങ്ങിലാണ്ടേ കണക്ക് സുമാറ് എട്ട് നാല് പത്ത് നാല് മങ്ങിലങ്ങ നടക്കും ആ മങ്ങിലത്തേക്ക് മുന്നലോ ഒരു എട്ട് നാല് മുന്നലോ പെണ്ണുക്ക് മഞ്ഞൾ പൂ ചന്ദന മഞ്ഞൾ പൂഞ്ഞിട്ട് പെണ്ണെ ഡെയിലി കുളിപ്പാട്ടിട്ട് തിരുമിട്ടോ ചെല്ലോ ഒരു പദ്ധതി എന്ത് തിരുമിട്ടോ എന്നാർ ഈ തിരുമു കഴിഞ്ഞാൽ പിന്നെ പുതിയ പണ്ട് അവിടെ കട്ടിലിട്ടുണ്ട് എന്ത് ഒരു റൂമിടൊൽക്ക ആ കട്ടില് രണ്ട് ബെതിര് കെട്ടിട്ട് കെട്ടിട്ടിട്ടെങ്കും കട്ടിലിട്ടുണ്ട് എന്ത് ഇത് മങ്ങിലത്തേക്ക് നാല് നാല് മൂന്നാള് നടക്കുന്ന കാരക്കാവ ഈ കട്ടിലിട്ടുണ്ട് രണ്ട് വാലച്ചക്കര വെച്ചിട്ട് ദൂർന്നിട്ട് ആ കട്ടിലിടുവാർ ഇനി പുതിയ ആമ്പിള പുതിയ പെണ്ണ് ഉറങ്ങുടങ്ങു സ്ഥല പക്ക അത് ഒരു പവിത്രമായ സ്ഥല നല്ലൊരു ജീവനത്തിക്ക് കാലവീക്കരോ ഒരു പക്കാ ചെല്ലോ ഒരു ആ ഒരു ഭാവന അവിടെ പറകായിട്ട് രണ്ട് വാലച്ചക്കര വെച്ചിട്ട് അവിടെ ദൂവർക്കുക ഈ ദൂവർന്നാൽ പിന്നെ അവിടെ കട്ടിലിട്ടിട്ട് ആ കട്ടിലിട്ട് ചമച്ചിട്ട് വെയ്ക്കറാണ് പിന്നെ പണ്ടത് നമുക്ക് എന്ത് പറയുന്നെങ്കിൽ മൂലഞ്ചി ഈ മൂലഞ്ചിരെ നാളുണ്ട് പെൺ പെണ്ണെ എല്ലാ കൂട്ടക്കാരും വെച്ചിട്ട് ആ കൂട്ടക്കാരെല്ലാവരും ചേരിട്ട് പെണ്ണുക്ക് മൂലഞ്ചി വെച്ചിട്ട് പെണ്ണെ ബായിക്ക് മധുര ഇട്ടിട്ട് കൈ നിറോച്ച് മൂലഞ്ചി പെട്ടിട്ട് കൈ കൊട്ടിട്ട് ഭാര്യ കുസാലിൽ പാടുവാർ ആ പാട്ടിന എത്ര ചന്തയെന്ത് പ്രതീവൊരു പെണ്ണുങ്ങളെ വായിലും പാട്ടെന്ത് ആ പാട്ടോട് കൂടെ ആ പെണ്ണുക്ക് കൈക്ക് മൂലഞ്ചി വെച്ചിട്ട് അവളെ ജീവന രംഗ് രംഗാവട്ട് ചെന്ത് അണ്ട് ആശീർവാദാക്കിയെന്ന് അതിൽ പിന്നെ മങ്ങിലത്തെ പിറ്റാണ്ട് മങ്ങില ആ മങ്ങിലത്തണ്ട് സുബൈക്ക് അവളെ സുബൈസ്കരിച്ചിട്ട് പിന്നെ ഒരു പത്ത് കണ്ടിക്ക് നിൽക്കാണ്ടെങ്കിൽ സുബൈസ്കരിച്ച പുറത്തേക്ക് ആ പെണ്ണെ കുട്ടിയും പോയിട്ട് ഒരു റൂമ് കുളിപ്പാട്ടിട്ട് കായും തന്നി വീത്തിട്ട് കുലിപ്പാട്ടിട്ട് അവളെ ബെൽത്ത ചമയത്തിൽ അവളെ ദീപാട്ടി അവളെ വരയ്ക്കെങ്കിൽ പിന്നെ ഈ പെണ്ണെ അപ്പ നിക്കാത്ത് തോമത്തുക്കു അപ്പ വന്നിട്ട് മുലി பாட்டும் பொய் மூலு பாட்டும் சொல்றார். நிக்கு இன்னும் தோண்டும் மூண்ட நிக்காக நான் போண்டேன், இது சம்மதமான்னு கேட்கறது ஒரு வியவஸ்தை. இது கேட்டுட்டாரு பின்ன இதுக்கு மூலியல் பின்ன இதாம்பளவுக்கு போகும்போ அது ஒரே முதல் பத்தட்டு கிணிக்கும் போடும். இக்கிணிக்கும் போடணும்னு சொன்னீங்க கையில கோரிய சில்லருங்க பிடிச்சிட்டு அதுல துண்ட கெட்டில் கெட்டிட்டு கொம் போயிட்டு புதியாம்புள்ள ஊத்துக்கு போனது. அங்கே புதியாம்புல அதே போல புதியாம்புள்ள ஊத்து கூட மூலஞ்சு நடக்கிறது, புதியாம்புள்ள ஊத்து மூலஞ்சு நடக்கிறது. உணர்த்தாண்டு அத்தனைமே கோல்ச்சோர்னு சொன்னாரு. என்ன அண்டு நெய்ச்சோராக்கல காலி புட்டுச்சோரும் கோயில கறி அது கட்டு கோல்ச்சோர்னு சொல்ற பேரும் கூட அதுக்கு எந்த அங்கனா கோல்ச்சோர் பித்தாண்டு புதியாம்புல மங்கத்துக்கு ரெடியாவிடா புதைபண்ட அப்புறம் ஒட்டுக்கு ஒரே பாட்டுக்காரும் எல்லாம் சேரிட்டு புதியாம்புள்ளவுத்துக்கு காயினுக்கு வந்தாரு. ஆ காயினுக்கு வந்தப்ப புதியாம்புள்ளவுத்து ஆ புதியாம்புள்ள தீப்பாட்டிட்டு அவனுக்கு மூத்துபல் எடுக்கிறோன். இ மூத்துபல் சந்தர்ப்பத்து ஜண்டு பாட்டிலும் அப்பத்தையும் இப்பத்தையும் ஜண்டு பாட்டிலும் பாட்டு உருவாயிட்டு காம்படிஷன்ல பாட்டாவிடும். பண்டு பண்டு பஞ்சாக்கா மாறி பாட்டுக்கார் அதே கல சீனக்கோல் இஸ்மாலியாக்கா இங்க எல்லாம் வில பெரிய சீனக்கோல் ஊதரங்கம் பஞ்சாக்கள் பாட்டு பாட்டுறங்க இன்னார் ஜண்டு மோத்தலும் பாட்டு காம்படிஷன் பாட்டு ஜண்டு மோத்தலும் ஜுகல் பந்தி நடக்கிறேன். ஜுகல் பந்தி சொல்றாங்க அந்த ஜுகல் பந்தி பாட்டு அவட காம்படிஷன் நடக்கிறது நடக்கும் கிராமத்துக்கு புதியாம்பிள்ள தாடி எடுத்து செல்லா அவடு அதுல பின்ன புதியாம்பிள்ள நிக்காகத்துக்கு பண்ண நிக்காகத்துக்கு வந்து ஜெயிக்கும் போத்துக்கு மகர் பாடவருக்கா அவலோக்கன் ஆவிடு அங்கன மகர்லா இட்டு காசி பங்காற விசாரம் இன்னைக்குல காலி மகர விசாரம் மாத்திர ஈ மகர விசார எழுதிட்டு அவட நிக்காவோடு நிக்கா எழுப்பின புதிபெண்ட அவுத்துக்கு ஆ புதிபெண்டப்பா அவுத்து போன வாபாசு போம்போ ஆ போய பர்த்துக்கு அவட சுருவாவிடு பெண்டு மூத்து பல எடுக்கு ஆ போயிட்டு எட்ட பர்த்துக்கு எல்லாரும் பெண்ணிங்க சேரிட்டு பாடையும் கை கொட்டிட்டு கையில ஒரு பிளேடு வீசன் பிடிச்சிட்டு பால் பிடிச்சிட்டு ஒட்டி கேண்டில் பிடிச்சிட்டு நின்றுட்டு ஆ கேண்டில் வெளுக்கல்லு ஆ மூத்துல இன்னும் சின்ன மூத்துல எல்லா மூத்து பலட இப்பத்த போல பியூட்டி பார்லர் போன பெண் பெண் மக்கள்லாம் ஸ்பெஷல் ஆக்கிற பெண் மக்கள்லாம் அவுத்தரிச்ச பெண் மக்கள் வந்து அதுல ஆ முடி எந்திரம் இங்கிற அதுல எல்லாம் கிளீன் ஆக்கிறதோ ஆ ஒரு சந்தர்ப்பா அப்பா பெண்ணிகள் கை கொட்டிட்டு பாடுவார். பாடிட்டு இன்னவரத்துக்கு அதே போல சமக்குவார். ஆ பெண்க மூத்துக்கு இன்னும் நோக்கோ தீரா சொல்ல விசாரத்துக்கு அப்பா மூத்துக்கு பெண் வச்சிட்டு ஆ சமக்கிறாரு. பின்ன பெண்ணுக்கு பூ இட்டு சமைச்சிட்டு அது ஒரு பரதை இட்டுட்டு தீப்பாட்டியங்கு புதியாம்புல பேண்டும் தாலியமும் சீனக்கோல் புதியாம்புல அவட பரத்தாயிட்டு பண்ணா ஆ புதியாம்புல வர்மத்துக்கு ஈ புதைபெண்ட அவுத்துலனா மரகாபட்சம் அவன் எதிரொக்கு போண்டார். ஆ எதிரொக்கு போயிட்டு ஆ புதியாம்புல உள்க வந்துட்டு தச்சப்பா உள்ப கொடுக்கறோன்ட்டு நாங்க இப்ப வெல்கம் திங்ஸ் செல்லும்
1: ஜானம்மா வந்துட்டு புதைபெண்ணு போய் பல வச்சுட்டு எல்லாம்
0: எல்லா பெண்ணையும் பலபடி பாட்டிட்டு பின்ன வந்த பெண்ணிங்க ஆ புதை பெண்ணை கூட்டின்ட்டு போனங்கிறது வேவஸ்து இங்கன ஈ புதை பெண் அப்படியே போயங்கு அதுல பின்ன மாமி சம்மனா காக்க சம்மனா சென்று நடக்குது இங்கன பின்ன சம்சாரத்துக்கு முன்னால் போனாரு. இது பண்டத்தோ ஒரு மங்கியத்தோ வேவஸ்து இன்று அதே நம்ம கேட்கும்போ இன்று என்கேஜ்மெண்ட் புரிய பதில் புதியாம்புல டவுத்துறங்க புதியாம்புல சமயத்தா புதை பெண் டவுத்துக்கு புதை பெண்டை நோக்க போண்டோம் புதை பெண்டு ஃபஸ்ட்டுக்கு மங்கில ஃபிக்ஸ் புரோக்கர் ஃபோட்டோ கொண்ட மாண்டா ஆ ஃபோட்டோத்தை நோக்கிட்டு செலெக்ஷன் ஆய வரத்துக்கு காசி பங்காறு ஃபிக்ஸ் ஆகிடும் காரு 100 பவுனு இங்கே ஆ காசிற மேல மாறுற விசாரமே இல்லை காசி பங்காறு ஆவிடு ஈ காசி பங்காறு ஃபிக்ஸ் ஆயது பின்ன பெண்ணு நோக்க போனோன்ட்டு ஒரு பஸ் ஆளு பெண்ணு நோக்க போனாரு ஆ ஒரு பஸ் ஆளு பெண்ணு நோக்க போயிட்டு அவட தின்னுட்டு ஆ பெண்ணுக்கு பங்காறு இட்டுட்டு ஃபர்ஸ்டுக்கு ஒரு மொபைல் கொடுக்குறாரு சேர்க்க போறையில் இங்க ஒரு மொபைல் கொடுக்குறாரு சேர்க்க ரெட்டு பல கவலையாகும் ஈ ஆயில் பின்ன சேர்க்கும் பெண்ணும் சம்பர்க்கத்தில் இருக்கிறாரு பழக்கத்தில் சம்பர்க்கத்தில் இருக்கிறாரு அங்கே முன்னொரு மங்கில் திருநாள் ஆவிடும் ஆ மங்கில் திருநாள் ரெண்டு மூலஞ்சி ரெண்டு முதல் தண்டு ஆ மஞ்சள் புயல் அதுவா யாவிர் விசாரையில் டைரக்டு மூலஞ்சிர நாளுக்கு போடணும் ஆ மூலஞ்சிர நாள் ரெண்டு அசருக்கு மூலஞ்சி அதை உச்சக்கு இன்னைங்கு ஆ உச்சைக்கு இன்னொரு சுபைக்கு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு நல்ல வண்ண வண்ணத்தோ கைக்கு மூலஞ்சி வச்சுட்டு ஃபேஷியல் ஆக்கிட்டு நல்ல ஹேர் ஸ்டைல் ஆக்கிட்டு புதை பெண்ணு அவுத்து பண்ணாங்க அவுத்து வந்து தாமத்துக்கு எல்லாம் பெண்ணிங்க தாவத்துக்கு பிடிச்சாங்க பண்ணாரு காலி வரிங்கிற ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு பெண்ணு நிற்கிறாரு அண்ணன் வந்துச்சு பேர்மாயத்து பட்சம் தின்னுட்டு மஞ்சள் மாதிரி போனார் நிக்கா அது நாங்கடா ஏதேங்க ஒரு ஹால் ஒருத்தரை உணவு கடத்துறாரு அவட நிக்காவோடு நிக்காய பரத்துக்கு உண்ணுவ கடத்துறாரு ஆ உண்ணுவ கடத்தும் போத்துக்கு நாங்க அபத்த மரத்துல உண்ணுடா உண்டு சீதா அங்க ஐஸ்கிரீம் எடுத்துட்டு சீதா போனா உங்களோட புதியாம்பளைங்க கை கொடுக்குவா அத ஒரு ஆசீர்வாதாக்கா சொல்ற ஆ ஒரு மனோபாவா இண்டத்து நாள் இல்லைன்ட்டாங்க மாத்திரல்ல அங்கன இண்டத்தோ மங்கில நடக்குது பிச்சாண்டு அண்டே புதியாம்புல புதிய பண்ட ஹால்ல விட்டுறமே சீதா அவர் தூக்கிட்டே போனோம் 8 நாள் காக்கோகில் வெள்ளியாச காக்கோகில் அதை தீர்த்து புதியாம்பிள்ளை ஆ புதை பெண்ணை பிள்கோக்கு வீட்டு ரெண்டு பஸ் ஆள் பாடி அப்படியே போனாரு புதை பெண்டை அங்கன போக்கு பறக்கு ஆயிட்டாலும் பின்ன அதுல பின்ன ஹனிமூன் போன்ற ஒரு வியவஸ்தை இது இப்பத்தோ நாங்கள ஊழ்த்தின்னு நோக்கம் முதலு மங்கிலத்தை விட மூணாறால தாளத்தில் வச்சுட்டு ஒரே தாளத்துக்கு ஒரே மக்களை போல நாங்க கையிட்டு ஒரே இதுக்கு தின்னு காலக்கிரமேன வந்தலாயிட்டு நாலாளுக்கு ஒரு தாளம் வந்து ஒரே சாணல் ஜன்னு மூணு கறி வச்சிட்டு அதில் நாங்க தின்னு வச்சிருக்கோம் நாங்களே செப்பரேட் ஊதி ஆக்கிவிட ஆ ஊதில பின்ன நமக்கு வந்து பஃபே ஆ பஃபேல ஊர் தோறஞ்சிருந்து நாங்க பேப்பர் பிடிச்சிட்டு பேங்கிட்டு தின்னன போல கவுண்டருக்கு போயிட்டு தின்னலங்கிற வியவஸ்தை நாங்கள் இந்த திருத்த சமாளில் வந்து இது பண்டு ஊனும் இண்டத்தை தீனும் பண்டு நாங்க சின்ன கோலு பேண்டு விட்டுட்டீங்கன்னா தாலையும் விட்டுருந்தோம் அது இஸ்ராஃபுன்னு சொல்லோ ஒரு பாவனை நமக்கு வந்து அண்டு 3000 ரூபாய் கொடுத்து பேண்டு இன்று நாங்க 3000 ரூபாய் கொடுக்குற பேண்டு நாங்க 3 லாக்ஸ் ரூபாய் சோறு செலவாக்கு தின்ட்டு அதே இன்னும் ஒண்ணு காசி பங்காறு எங்கன பந்து சட்டத்தில் நாங்கள மங்கிலத்துல காசி பங்காறு எங்கன பந்து சட்டத்தில் பெரிய விவகாரம் பண்டு நாங்கள மங்கில் ஆவடன் ஒரு பாவத்தோனுக்கு மங்கில் ஆவடன் அவனுக்கு எந்த செலவு இருந்துட்டு ஏது கடவாய் இருந்துட்டு എന്നീ അവിടെ പട്ടയ്ക്ക് വെക്കുന്നുണ്ടിത്ത് കവർ വെച്ചിട്ട് ആ കവറിൽ ഞങ്ങൾ മങ്ങിത്തി പോയങ്ങ എന്തെങ്കിലും സംഭാവന വെച്ചു വരുന്നു. ഈ സംഭാവനയുടെ എല്ലാം ഒട്ടാക്കിയെങ്കിൽ അവിടെ മങ്ങിത്തെ എല്ലാ ചെലവും തിന്നു. അയറ്റങ്ങ ഇണ്ട് ഞങ്ങളെ ഫാഷൻ അതിൽ പിന്നെ ഞങ്ങ എന്താക്കിയ കുറെ നാൾ പോയാൽ പിന്നെ ആ കവറ് കൈതാക്കി. ആ കവറ് കൈതാക്കിട്ട് ഞങ്ങ കുക്കറ പാട കുക്കറ ജടമ കൊടുക്കറ ഒരു പെട്ടി കൊടുക്കാൻ ശുരാക്കിയ. ഇത് ആംഗ്ല സംസ്കൃതിയെ പോലെ ഞങ്ങൾ ഒരു പെട്ടി കൊടുക്കാൻ ശുരാക്കിയ. ഇത് ഇതും പോയി ഇത് പോയാലേ ഞങ്ങൾ പാറി അമ്മമാരായ ഞങ്ങൾ ആ ഒരു ബുദ്ധിമുട്ടായ ഞങ്ങൾക്ക് ഏത് കാശും വേണ്ട എന്നും വേണ്ട ചോറും നിങ്ങൾ പോരൂ നിങ്ങൾ ആശീർവാദം വേണ്ട ചെന്ന് ഞങ്ങൾ പ്രയത്നമാക്കി. ഇപ്പൊ ഞങ്ങ എന്തും വേണ്ട ചോറിനോട് പോണു മങ്ങില ചെന്നെങ്കിൽ ചോറും മങ്ങിത്തു പോയവിടെ ആരെ കണ്ടാറ് ചെന്നെങ്കിൽ എന്നും കേൾക്കില്ല നീ എവിടെ കിട്ടിയൊരു ആറ് എന്തുണ്ട് മങ്ങിത്തു പോയവിടെ ഇങ്ങനെ ചോറ് ആവത്ത് ഭാര്യ ഫസ്റ്റാസ് നാൽ മകളോ കോലി കാച്ചത് രണ്ട് മകളോ മട്ടൻ കറി നല്ല ബിരിയാണി ഇഡ്ലി ആപ്പ അച്ഛന് പ്രയോജനമില്ല. ഈ നമുക്കോ ആ വർണ്ണന പെണ്ണ വർണ്ണനില്ലേ പിരിസപ്പാട്ട് വിചാറില്ലേ ഒരുമപ്പാടിൽ സേരവില്ല ഏതുല്ലു കാലി മൂണുകായിട്ട് മങ്ങിൽത്തെ പോണ വ്യവസ്ഥ ഇന്നത്തെ വ്യവസ്ഥ ഇത്ര ചെന്ത് ഈ മങ്ങിൽത്തെ പക്കെ നിങ്ങളും മുന്നുള്ളൂ ഈ ഒരു വിചാരത്തെ വെച്ചില് ഈ വിചാരത്തില് എന്തിനും നമ്മ എടുക്ക എന്തിനും നമ്മ കൂട ചെല്ലത്തിലെ നിങ്ങൾ തീരുമാനാക്കൊരു മൂന്നത്തെ മങ്ങിൽത്തിന് നിങ്ങൾ തയ്യാറാണ്.

கேட்கிறேனே என்று பண்டத்து மங்கிலா இண்டத்து மங்கிலா சொல்ற விஷயத்தில் உள்ள ஒரு அபிப்பிராயத்தை கேட்டு வந்தாரு. எப்போ கேட்டு இது ரேடியோ சாரங்கூர் 07.8 FM, இது ரங்கு ரங்கு ஜீவனா.

0: சத்தம் பத்து உண்டல்லே அசல் கீழும் மாத மேல் வச்சுட்டு பத்தாள தெய்வாட்டி தான் பத்து உண்டல்லே ஊதி வச்சு எல்லாம் விரியாங்க மனசு நிக்கும் அதொரு கெட்டு அது நாயில் புட்டு மாத வச்சுட்டு இதில் சென்றில்ல அது முன்னாள்
1: கொடுத்தேன் கொல்கத்தான் சென்று நான் கேட்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.

0: மட்டு மண்ணு மாயோதால சொர்க்கத்து என கால புருஷட தர்க்கத்து லோகத ஜனமந்த ஏப்பல பணுப்புலன் சித்துன பாத்தெருண்டு பொர்த்துனு நமனு காப்புடத்தந்தே நமனு பொர்த்து காப்பந்து அபகந்தண்ட இனிதாத்து தினோக்கு பாத்தெரியர்னே பொர்த்திஜி இத்தின பொர்த்துடு ஜனமந்த ஆவடாயினன் சித்தின கஜ்ஜொளனு சுதர்ப்புடாயினன் சித்தின பொர்த்து அபகந்தண்ட கால பன்னக தாதோ கால பன்னக பொர்த்து உந்தர்த்த இனி பொர்த்து தத்துண்ட போரிகே தப்பெரே புர்த்துனாய அத்து இனி வர முட்ட இ கால புருஷே தாயகு இ கால பண்ட தாதந்துக்கு என்னக ஜனமந்த அக்கல்ன மூங்குத சர்த்தகு போட ஆப்புனல்க அக்கலைக்கு ஆப்புனல்க விஷ்லேஷனை குறந்து போப்புன வென்னம தூப்ப கரிது போய் நன் சித்தின கால இத்த நடப்பு நன் சித்தின கால நன பர்ப்பு நன் சித்தின கால பூத பவிஷ்ய வர்த்தமான அந்த படு பேரு அப்பந்தண்ட பவிஷ்யர்து வர்த்தமானத பாம்புனு தாட்டுது பூத்தகு சேரு நஞ்சித்தன பொர்த்து உந்து பண்ணு பேரு எஞ்சினவு மொக்குலு பன்னக மாதல சமதிருஷ்டிடு துயிருந்தாண்டுல ஆ வர்த்தமான பணுப்புனவு அவ் ஒஞ்சி அரகளிகளை இஜ்ஜி பணுப்புனவு ஏறுகள அர்த்தா புஜி பவிஷ்யர்து ஆ ஒஞ்சி எல்ய கண்ணு முச்சி புலவட்ட ஆ தடமே தாண்டு நஞ்சித்தன பொர்த்து அவு பூதகு சேருண்டு பூதகாலகு சேருண்டு அபகந்தண்ட ஈ அரைகளிகேத பொர்த்துடு ஜனமந்த எஞ்சின புற மல்புவரு ஆ கண்டு கபடத கழுகொப்புத நடுட்டு அக்கல்ன ஆ பொர்த்துத தினக்குலின் கரிப்பு நஞ்சித்தின இ பொர்த்து சாஸ்வதத்துந்து தெரிதுல அக்கல்ன திருஷ்டிக்கு அனுசாரவாத நடப்பு இருந்தண்ட ஈ கால புருஷன கல்ஜிகத கொப்புனு தொஜிப்பவடே ஆத்துண்டு அப்பந்தண்ட இ பொர்த்துக்கு போடாது ஈ கால புருஷக ஜப்பெரே ஓலு இடத்திக்குனு வந்து காத்தொந்தித்துனுந்தாண்ட ஆ மர்கிள்டு தூனக வஞ்சி கடை தானே நடத்துண்டு ஆ கலியுகோகு பொக்கு நஞ்சித்துன பொர்த்துடு ஆ போரின்ல பெத்தொன்ல ஒட்டிக கட்டுனவின தூயே இத்தனேட்ட தர்மத மூஜிக்காரு வரை முட்டோகுல பொலியுன வரை முட்ட காத்தே கட்ட கடத்த வஞ்சி காருக வருகையான தூந்தித்தையப்ப பொக்கொலின் அப்பக ஆ போரின்ல பெத்தொன்ல ஒட்டிக ஒரி கட்டுது தப்புந்தண்ட அடைக அதர்ம பொக்குனு வந்து லெக்க இ பொர்த்துக எங்க பொக்கேற சாதிண்டத்த ஆ சாதிட பொகுதே லோக நொறு தூப்பே லோக நொறு தூப்பே
1: கலபுருஷரா தூது கால கல்விக மதிக்கு ஷீரதாந்தின ஜனகுலன பதிக்கு பஜினரா கான

சாதிடு கோப்பு சாவிர பஞ்சு அண்டத பயன் கட்டுவது தொண்டத பாய் கட்டுற ஆப்பிட மாட்டேன் ஆப்பிட.

0: இதால மண்ணு வச்சு மண் குடிச்சு மக்கா படுவீடு பண்ண மாத்தியில பாய் பத்துல கண்ணி மாத்திருக்கு மக்கா
1: ఒక
0: దాద మగా
1: దాద పండి గుర్తుండే

யானு ஹுசைன் காட்டி பள்ள பார்த்திருந்துள்ள கன்னடா துளு பக்கா பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயின தாத்திர நிக்கில் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசார வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கில்னா புரோத்சாக கொள்ளே